0: பொருத்தி கேந்தாரி ரூனிகிறானே ரூம் தாது ரூனிகேந்தாரி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.